வணக்கம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சி. நீங்கள் தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறு தோறும் காலை அரை மணிசியாலங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான், உங்கள் அன்பின் கௌரீஷன். வணக்கம் தமிழ் தென்றல் வானொலியர்களே. எனது குரலில் இருப்பது அடைப்பு காரணமாக இன்றைக்கு நான் நிறைய நிகழ்வு தர முடியவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிறந்த தத்துவ பாடல்களை தருகின்றேன். அதே வேளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலையின் வண்ணவனப்புகள் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. கட்டாயம் முதலே எல்லாரும் கலந்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு உங்களுடைய ஆரவாரங்களையும் பங்களிப்பையும் உற்சாகத்தையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அந்த இனிய பாடல்களை தருகின்றேன். சிறந்த தத்துவ பாடல்கள், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ தமிழ் வானொலி நேயர்களே, உங்களுக்காக அந்த தத்துவ பாடல்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: வணக்கம் மக்களான் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வாரம் இந்த மெல்லிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களிடத்தில் இருந்திருப்பது உங்கள் ஜே ஜே. கடந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கும். இந்த வாரம் இந்த வாரத்தோட முதல் நாள்ல இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி பேசலாம். அப்புறம் நான் உங்களுக்கு சில பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்ப போறேன். அந்த பாடல்கள் எல்லாம் உங்க மனதுக்கு பிடித்த பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, ஓகே மக்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹெல்த் டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்கு போகலான் இருக்கேன். இன்னைக்கான ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து குழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், சேமிக்கிறோம். இருந்தாலும் நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ப்ராப்ளமா முடியும். சோ அதனால இப்ப இருந்தே நம்ம வந்து அந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமா ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்களை மாற்றணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி செய்யணும். இப்ப இருக்கிற இந்த பிஸியான காலகட்டத்துல தினமும் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்றது பல பேரால முடியாத விஷயம். அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் டெய்லி வாக்கிங் ஆகுது பண்ணலாம். வாக்கிங் பண்றதுனால கிட்டத்தட்ட 10 நன்மைகள் இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன் சொல்றேன், கேளுங்க. வாக்கிங் பண்றது வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த உதவுது. மூணாவது வந்து உங்க மன நலத்தை வந்து மேம்படுத்துது. நாலாவது வந்து உங்க எனர்ஜி, அதாவது ஆற்றலை அதிகரிக்குது. அஞ்சாவது வந்து உங்க எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு வந்து வலு தருதுங்க. ஆறாவது பாத்தீங்கன்னா, உங்க ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்துது. அதனாலதான் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது என்ன பாத்தீங்கன்னா, உங்க மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்குது. இதனால வந்து நீங்க வந்து நல்லா திங்க் பண்ண முடியுது. எட்டாவது ஆண்டு உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருது. அடுத்து உங்க நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் இல்ல ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோய்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. கடைசியா உங்களுடைய ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்குது. இந்த வாக்கிங்கை வந்து நீங்க நார்மல் ஸ்பீட்ல பண்றத விட பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற 5-6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கொஞ்சம் ஸ்பீடான வாக்கிங்கா நீங்க பண்றப்ப வந்து இந்த 10 பணங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்களுடைய லைஃபை நீங்க ஹெல்த்தியா பாத்துக்க முடியும். ஓகே மக்களே, சூப்பரான டிப்ஸ் பார்த்தாச்சு. நேரா நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்

அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது வந்து ஏற்றுமதி அல்லது இறக்குமதி இதை சார்ந்துதான் இருக்கும். இப்போ அந்த ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அந்த மக்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஜாப் ஓப்பனிங் கிரியேட் ஆகும், மக்களோட வருமானம் அதிகரிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தான் வந்து முக்கியமான பங்களிக்குது. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான மண்ணுக்கு பார்க்க போறது வந்து ஏற்றுமதி, என்ன மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இங்க இருந்து ஏற்றுமதி ஆகுது, எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நியூசிலாந்து பொருளாதாரத்தை வந்து பாதிக்காம வச்சிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே மக்களே, நியூசிலாந்தோட ஏற்றுமதி பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துருங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மியூசிக் டைரக்டரோட பாடல் தான். அவர் வேற யாரும் இல்லைங்க, அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு 90s கிட்ஸால் அழைக்கப்படுகிற மெலடி கிங் வித்யாசாகரோட பாடல் தான். பொதுவாகவே 90s இவர் இசையமைச்ச பாடல்கள் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆயிரும். பட் இருந்தாலும் பலருக்கு வந்து இவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தெரியாமே போயிருக்கு. அதனாலதான் இவரை வந்து அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவரோட பாட்டுக்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கர ஹிட்டுங்க. முக்கியமா சொல்ல போனா இவருடைய மெலடி சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா இருக்கும். அந்த வகையில இவர் இசையமைச்ச ஒரு பாடல் அன்பே சிவம் படத்துல இருந்து பாடலை கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

அன்பே சிவம் படத்துல வந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இந்த பாட்டு மட்டும் இல்ல, இந்த படமே வந்து ஒரு அருமையான படம். டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம நியூசிலாந்தோட எக்ஸ்போர்ட் பத்தி தாங்க பேச போறோம். நியூசிலாந்துல இருந்து பல நாடுகளுக்கு பல விதமான பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வகைப்படுத்த முடியாது, அதனால வந்து அதை வந்து 10 கேட்டகரியா பிரிச்சு அதுல வந்து எது லீஸ்டா எக்ஸ்போர்ட் ஆகுது, அதுல இருந்து எது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற வரையும் ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். லீஸ்டா எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் க்ளூ என்சைம் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் ப்ராசஸிங் இல்லைன்னா அதர் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ற கெமிக்கல். இது வந்து இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ற கெமிக்கல். இதை வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது. அடுத்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷரி ரிலேட்டட் பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதாவது மீனும் மீன் வளம் சார்ந்த பொருட்களும் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. இது ஓவரால் எக்ஸ்போர்ட் வேல்யூல வந்து 3% அப்படின்ற அளவுல இருக்கு. இது வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு எல்லாமே வந்து மீன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது. அடுத்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மிஷினரி ஐட்டம்ஸ், அதாவது சில பம்பு வால்வு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரண்ட் யூனிட், இந்த மாதிரியான சில எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து நியூசிலாந்துல இருந்து ஏற்றுமதி ஆகுது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3.5% மொத்த ஏற்றுமதியில வந்து பங்களிக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஏற்றுமதி பொருட்களை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இந்த வாரம் நம்ம ஒளிபரப்போட பாடல்கள் எல்லாமே வந்துட்டு மெலடிக்கும் வித்யாசாகருடைய இசையில வந்த பாடல். பட் இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல், ஏன்னா இந்த பாடலை பாடினது வந்து 2 லெஜண்டுங்க. ஒன்னு வந்து எஸ்பிபி சார், ரெண்டாவது வந்து ஜானகி அம்மா. ஒரு மேடையிலேயே எஸ்பிபி இந்த பாடலை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடல் கம்போசிங் முடிஞ்ச பிறகு மியூசிக் டைரக்டர் போய் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாடலை கொடுங்க, அந்த அளவுக்கு இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரோட கான்செர்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு சூப்பரான மெலடி பாடல் கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம்.